உங்களை கண்டது பாக்யவான்மாருக்கல்லாமல் உங்களை கண்டு கிடைக்கிறது பிரயாசம் அல்லவோ ராமா. சாதாரணையாக இந்த சரீர தர்மத்தை ஆலோசிக்கிற சமயத்தில்

0: சம்பவம்
1: வந்த வரவென்னுடைய
0: ஏதோ ஒரு வஞ்சனையினாலே மாயா சூழ்ச்சியினாலே வந்ததென்று என்னுடைய மனசில் முன்னே தோன்றினவன்றாகிடும். அஞ்சல் மாயிலே
1: அருந்தாதியே நீங்கி நீரோ
0: நம் அழகிய மதுரமொழியோடு கூடினவளும்
1: மயில்
0: போல் சாயலோடும் அருந்ததி தேவிக்கொப்ப.

சுவாமியும் ஒரு அக்னிமலையில இருந்த வைரவ மூர்த்தியாக அவதரிச்ச தன்னை பரிகசிச்ச பிரம்மதேவருடைய மூர்த்த சிரசானது இடதுகரத்தில் உண்டான நகசகரத்தினால் சேதிக்கவும் அந்த அவசரத்தில் பிரம்மகபாலம் தல்கரத்தை பற்றி நிற்கவும் பிரம்மதேவருக்கு போன சிருஷ்டிச்சதாந்த சிரசானதை சிருஷ்டிக்க அவருக்கு முடிந்ததில்லை பரமேஸ்வர சுவாமியோ வென்றால் பிரம்மஹத்தி என்ற பாவத்தையும் ஏற்று 12 சம்வத்சரம் விஷ எடுத்து வந்தவராகிலும் பரமேஸ்வர சுவாமி மாத்திரம் இப்படி துக்கத்தை அனுபவிச்சவர் என்று சங்கிக்கலாகாது அநேகம் பேர்கள் இதே மாதிரி துக்கம்.

தஜம் தஜம் தஜம் தட்டக்கிட்ட தட்டிட்டத்தான் கிடதான் பாடுன்னு முறிவேற்கும்போ வனவீதி முள பாடுகையாய் தகிட தீந்திரன தகிட தீந்திரன திருகிடுதோம் திருகிடுதோம் திருகிடுதோம் உயிரின் தாபம் முதிர்ந்து மேகமேனி மழையுட கலரவமாய் குளிர்

சிரிஞ்சும் டெதஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீணா மீட்ட வச்சது. மருந்தும் மெடிக்கல் டீம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்குத்தான். என்ற ருக்மணி அவளாயிருந்தோ என்ற குரு.